0: டு பி ஆன் த ஹோம் ஸ்க்ரீன் இஃப் யூ ஆர் இன்சைட் தம் ஆப் அண்ட் ஆல் ஆர்டர் பண்ணுங்க.
1: Of the food.